0: போடுதுவா. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கண்ட்ரி சாய்ஸ்.
1: କାର୍ଯ୍ୟକ୍ରମର ପରବର୍ତ୍ତୀ ଶିଳ୍ପୀ ଗୀତିସ୍ମିତା ମହାପାତ୍ର, ସେ ଗାଇଛନ୍ତି ପ୍ରଫୁଲ୍ଲ କୁମାର ତ୍ରିପାଠୀଙ୍କ ରଚନା।